ஓகே ஜி, வெல்கம் பேக். சண்டே ஸ்பெஷல் ப்ரோகிராம் சாசுலி கிடீரி சந்திரே ஆர்திசர் சாசுயு காஜி. அஸ்லாம் அலைக்கும். அஸ்லாம் அலைக்கும். ஓகே ஜி, வாலிகும் அஸ்லாம். தேங்க்யூ சோ மச் டியர் ஜாத் அம்மன் சாசு, டியர் ஜாத் சுக்ரியா. அவாஸ் சிக்கம் தே ஜமாதே கி தேஷி நராதோ சவஜவா சஸ்தும் ஜவா பியாகாலுகே பேபிதி சர சாசு அவாஸ் டிக்ஷி او ساسو آواز ماتا راشی آزان سر با اخری او دو کال زمقلم زگا چی ٹائم ختمی دو سر تروان دی